இது கர்த்தா, அதோ ஒரு அர்த்தங் அகங் ஓகர்த்தா, பரம பரம பரமேஹுரங் பிரவோஷிப்பாலங் சதா சர்வதா சிதாத்தா தயாலங் அஷேதிய பேதிய நாமங் காமங் சுமஸ்து பராஜி சுமஸ்தஸ்தாமங் தேரா ஜோர் சாச்சரீ சந்த் ஜலே ஹை தலே ஹை அபீத் ஹை அபே ஹை பிரபு ஹை அஜூ ஹை அதேச ஹை அபேச ஹை பிஜங் பிரியா சந்த் அகாதே அபாதே அனந்தி ஸ்வரூபே நமோ சர்மானே சுமஸ்தின் தானே நவாஹ துவங் நிர்நாத்தே நவாஹ துவங் பிரமாத்தே நவாஹ துவங் கஞ்சே நவாஹ துவங் பஞ்சே நவாஹ துவங் காலே நவாஹ துவங் அபாலே நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே

காலு கார்கார் பரணாம சேத்து சரண நாம அனுசிங்காது ஆஜனபாது அஞ்சிங்காது அரராஜ் பாத் அண்டோடு பண்டாரு அண்டையப்பாரு ஆடி ஈஷு தருமே அதட்டு ஈஷு கருமஹ அணு பரண அனந்த தாத்தா மஹந்த் ஹாரி போலு மனா